438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிகோபார் தமிழ் பெரும் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 13ஆம் நாள், மே 27ஆம் தேதி புதன்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், இளங்காற்று வீசுதே மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும்.

குறளமுதம் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். பொருள், நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரை பற்றி குறை கூறுவது தவறு. மீண்டும் குறள், கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல். குறள் எண் 184, அதிகாரம் புறங்கூறாமை.

தகவல் நேரம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்பி பாராட்டாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுவராஜ் தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்ட்ரெய்ட் எலைன் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசஜ் நாளை 11:00 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஸ்ட்ரெய்ட் எலைன் நாளை 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து

இருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஹட்பி நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சகிப்தி பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தி பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சகிப்தி வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை. ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி 1936 ஜூன் 8 அன்று நிறுவப்பட்டதிலிருந்து 2026 ஜூன் 8 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. ஜூன் 8 1936 முதல் இந்தியாவில் தகவல்களை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 90வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் மே 8 2026 அன்று முதல் இந்தியா முழுவதும் உள்ள ஆகாஷ்வாணி நிலையங்களில் நாடுதழுவிய கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். இன்று 591 வானொலி நிலையங்களுடன் இந்தியாவின் மக்கள் தொகையில் 98% பேரை 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் சென்றடைகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரை பெற்ற இந்த நிறுவனம் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் தகவல்களின் முதன்மை ஊடகமாக திகழ்கிறது. ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. நேயர்களே, விக்சித் பாரத் சிக்ஷா அதிஸ்தன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா ஆகும். இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்தை கொண்டது. இதன் இலக்கு 2047 இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதாகும். ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்கிறது. நேயர்களே, தொடர்வது இளங்காற்று வீசுதே.

இன்றைய இளங்காற்று விசுதி நிகழ்ச்சியில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல்களை கேட்போம் நேர்களே. நேர்களே, நீண்ட நெடிய வரலாற்று பாரம்பரியம் கொண்ட தமிழ் சினிமா இசையில் தனக்கென தனி பாணி அமைத்துக் கொண்டு பல ஆயிரம் இனிய பாடல்களை ரசிகர்களுக்கு தந்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். திகட்டாத தேனாக, அல்லல்ல குறையாத அமுத சுரவியாக தலைமுறைகள் பல கடந்து இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் தடையின்றி உலா வந்து கொண்டிருக்கிறது மெல்லிசை மன்னரின் பாடல்கள். தமிழர் உள்ளங்களில் அவர் பதித்த இசைத்தட்டுகளை தொட்டு பார்த்து மகிழும் நேரமிது இன்றைய இளங்காற்று விசுதே.

மணியங்க சுப்பிரமணியன் விஸ்வநாதன் என்பது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இயற்பெயர். இசை வரலாற்றின் இனிப்பான பெயர்தான் எம்.எஸ்.வி. நீண்ட இசையின் மென்மை கூட்டிய சுருக்கமான மெல்லிசைதான் எம்.எஸ்.வி. என்று அன்பாக அனைவராலும் அழைக்கப்பட்டார். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் 1928 ஆண்டு

0: ஜூன் 24 கேரள மாநிலம் பாலக்காடு என்னும் இடத்தில் பிறந்தார். தனது 4வது வயதிலேயே தந்தையை இழந்த இவர் கண்ணனூரில் உள்ள தனது தாத்தா கிருஷ்ணன் நாயர் வீட்டில் வளர்ந்தார்.
1: மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன் மங்கை என்ற

இசைப்பள்ளி ஆசிரியர் நீலகண்ட பாகவதருக்கு எடுபடி வேலைகள் செய்து இசையின் அகரம் அறிந்து கொண்டார். பள்ளி படிப்பு படிக்காத இவர் இசையின் மீது கொண்ட நாட்டத்தால் கர்நாடக இசையை நீலகண்ட பாகவதரிடம் பயின்று தனது 13வது வயதிலேயே மேடை கச்சேரி நிகழ்த்தினார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் MSV வளர அவருடன் சேர்ந்து இசையும்

வேகமாக வளர்ந்தது. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 1200 திரைப்படங்களுக்கு இசையமைத்து அனைவரின் மனதிலும் நீங்கா இடம்பெற்றார்.

நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இசையமைத்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நிலை நேரப்படி மாலை 5:15.

0: பத்து நிமிடம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.
1: ரெண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு சென்னை தமிழ் இசை சங்கம் இசை பேரறிஞர் விருது வழங்கி கௌரவித்தது. கலைமாமணி விருது மற்றும் மதிப்புறு முனைவர் பட்டங்கள் இரண்டு கிடைக்கப்பெற்றார். இந்த விருதுகளை விட பெரிய விருதாக இவர் நினைப்பது எல்லா தமிழ் நெஞ்சங்களிலும் வாழ்வதைத்தான். இந்த இடம் இவரை பொறுத்தவரை நிரந்தரமானது என்பது மறுக்க முடியாத உண்மை. 1951 ஆரம்பித்து 1990 வரை 40 ஆண்டுகள் தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னராக இருந்தார் MSV. தமிழ் தாய்வாழ்த்தன நீராடும் கடலுடுத்த என்ற பாடலுக்கு இசைக்கோப்பு செய்த பெருமையும் இவருக்கே உண்டு. 1963 ஆண்டு ஜூன் 16 தேதி கவியரசு கண்ணதாசன், இயக்குனர் ஸ்ரீதர், ஜெமினி கணேசன், சந்திரபாபு, சித்ரலயா, கோபு முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிவாஜி கணேசனால் இவருக்கு மெல்லிசை மன்னர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது.

மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் 2015 ஜூலை 14 தேதியன்று அதிகாலை 4:30 மணியளவில் காற்றிலே கலந்தது மெல்லிசை. தனது இசையால் அன்றைய காலகட்டங்களில் மட்டுமல்லாது இன்றளவும் அனைவரின் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவரது பாடல்கள் காற்றுள்ளவரை காதுகளில் ரீங்கரிக்கும். எப்பேற்பட்ட மகத்தான இசைக்கலைஞன், தான் மாமேதை என்ற நினைவே இல்லாமல் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். வாழ்க இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் புகழ்.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: நேயர்கள், இதுவரை இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.
1: अभी आप तमिल कार्यक्रम सुन रहे थे. ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है. इस समय संध्या के 5:30 हुए हैं. अब लीजिए सुनिए बांग्ला कार्यक्रम.
2: आकाशवाणी श्री विजयपुरम केंद्र থেকে শুরু করছি আজকের বাংলা অনুষ্ঠান. অনুষ্ঠানটি প্রচারিত হচ্ছে মিডিয়াম ওয়েভ 438.6 মিটার অর্থাৎ 684 কিলো হার্জ থেকে.